பாடலை கேளுங்கள். கற்றுவோ நகராமை குழு இணைந்து பாடும் இன்னும் ஒரு பாடல் இது. கணப்பிரானை போற்றும் பக்தி மிகும் ஒரு பாடல் இது. இசையே பெரும்பாலும் சமயங்களே வளர்த்து வந்துள்ளன. இசையற்ற மனித மனத்தை எளிதில் பயன்படுத்தியதை உணர்வு வழி செலுத்த முடியும் என்பதை சமயங்கள் உறுதியாக நம்பியுள்ளன. இதோ

0: வாழ்க தமிழ் வளர்க குரல் நெறி வள்ளுவரை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே. இன்றைய அதிகாரம் பொறையுடைமை, தட் இஸ் பொசிஷன் ஆஃப் ஃபோபரன்ஸ் அண்ட் பொசிஷன் ஆஃப் பேஷன்ஸ். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருட்டல் தலை. விளக்கம்: தன் மீது குழி பறிப்போரையை தாங்குகின்ற பூமியைப் போல் தம்மை இகழ்ந்து பேசுகிறவர்களின் செயலையும் பொறுத்து கொள்வதே தலை சிறந்த பண்பாகும் என்பதே இதன் பொருளாகும். தட் இஸ் டிரான்ஸ்லேஷன். டு பியர் வித் தோஸ் ஹூ revive us just as the earth bears up those who dig it is the first of all virtues. இது வருவது குறப்பாக்கலை. பாரத்வாஜ் இசையமைப்பில் அமைந்துள்ள குறப்பாக்கலை மேலும் இதனை பிரெஞ்சு மொழிபெயர்ப்பும் உண்டு. பொறை உடைமை, பொசிஷன் ஆஃப் ஃபோபரன்ஸ் அண்ட் பேஷன்ஸ்.
1: பொறை உடைமை.
2: Être indulgent envers ceux qui nous insultent, comme la terre supporte ceux qui la bêchent, est la première des vertus.
3: பொறுத்தல் இறப்பினை என்றும் மதனை மறத்தல் அதனினும் நன்று.
2: On doit toujours pardonner les excès, les oublier vaut encore mieux. La pauvreté des pauvretés, c'est d'être inhospitalier. La force des forces, c'est d'être indulgent envers les sots.
4: நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும்.
2: Si tu veux conserver ta bonne renommée, garde ton indulgence.
5: பொறுத்தாரை ஒன்றாக வையாரை வைப்பர் பொறுத்தாரை பொன் போல் பொதிந்து.
2: On n'estime pas ceux qui usent de représailles, mais on estime les indulgents comme un or précieusement gardé. Ceux qui usent de représailles n'ont qu'un plaisir d'un jour. Les indulgents s'assurent une gloire éternelle.
6: திறநல்ல தற்பிற செய்யினும் நோனொந்து அறநல்ல செய்யாமை நன்று.
2: Même si les autres te font du mal, ils te sied d'avoir pitié d'eux et de ne pas leur faire ce qui est contraire à la vertu.
7: மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாந்தம் தகுதியான் வென்று விடல்.
2: Vain par ton indulgence ceux qui, par orgueil, te font du tort.
8: துறந்தாரின் தூய்மை உடையர் இருந்தார் வாய்நாச்சல் நோர்க்கிருப்பவர்.
2: Ceux qui supportent les injures des gens, dépourvus de sens moral, sont aussi purs que des ascètes.

0: grands sont ceux qui jeûnent, supportant la faim, moins grands pourtant que ceux qui supportent des insultes des autres.
1: உங்கள் மங்கை அருளி நிகழ்ச்சியை தொடர்கிறது.
2: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை முறை சிசு வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி.
1: அன்றைக்கும் இனியவை, இன்றைக்கும் இனியவை, என்றும் இனியவை திரைப்பட வரிசையில் நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா? அண்மையில் பாடப்பட்ட ஒரு பாடல் இது. மெல்லிசை கோயில் சுசிலா அவர்கள் குரலில் அண்மையில் பாடப்பட்ட பாடல். இதோ இம்முறை மதுவையார் புது குரலில் வந்துள்ள இந்த பாடல் பழமை வாய்ந்த ஒரு பாடல் இது.

அக்கால படத்து பாடல் 1963 ஆண்டில் வெளிவந்த பாடல் ஆனந்த ஜோடி படத்தில் இடம்பெற்றது.

நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் பாடலை மிக மிக பழமையானது அல்லவா? 1967 ஆண்டில் வெளிவந்த பாடல் இது. பழம்பெரும் பாடகர் காலச்சித்திர டி எம் சௌந்தரராசன் அவர்கள் குரலில் வந்தார்.

அறுபதுக்கு மேலே கண்ணாலே ஜாடை செய்து கையோடு என்னை கொண்டு போனாள் கோழியின் வயது அறுபதுக்கு மேலே கேட்டவரெல்லாம்

உங்களிற்காக நான் வழங்கும் குறிப்பு தினந்தோறும் மகளிர் வாழ்க்கையில் மன நிம்மதி மற்றும் உடல் ஆரோக்கியத்துடன் வாழ தினமும் உடற்பயிற்சி செய்வது, சத்தான உணவை உட்கொள்வது, சுய பாதுகாப்புக்கு செல்ஃப் கேர் நேரம் ஒதுக்குவது மற்றும் நேர்மறையான சிந்தனையுடன் இருப்பது அவசியம். காலை நடைப்பயிற்சி. தினமும் காலையில் சுத்தமான காற்றில் நடைப்பயிற்சி செய்வது மனதை அமைதிப்படுத்தி உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். சத்தான மற்றும் சமீச்சரான உணவை உட்கொள்ளுங்கள். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது அவசியம். அவ்வப்போது உடல் எடை மற்றும் இரட்டை அழுத்தத்தை பரிசோதித்து உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ளுங்கள். உங்கள் நிகழ்ச்சி அதாவது பாடல் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வருகின்றோம். இன்சுவேட்டரும் பாடல்கள், இன்னிசை பாடல்கள். இதோ தசவதாரம் படத்தில் வந்துள்ள அருமையான ஒரு பாடல். பாடலை இன்றைக்கு எல்லா அன்பர்களுக்கும் கொண்டாடப்படும் பிறந்த நாள் விழாவினை முடித்து நாம் நல்வாழ்த்துக்களுடன் வழங்கும் இந்த பாடல் இதோ உங்களுக்காக. முகுந்தா முகுந்தா

தியானத்திலேயே கோதூரமான தியானம் என்னவென்றால் மத்தியம்தான். ஆம், சாப்பிட்டவுடன் என்னமா தூக்கம் வருது. மங்கையரே, மத்திய நேரத்தில் வெயிலை போல உங்கள் வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கட்டும். எப்போதும் எளிதில் சந்தோஷமாக இருக்கட்டும். என்ன சொல்லி பாடுவதோ, என்ன வார்த்தை தேடுவதோ, என் மனவானில் படத்தில் வந்துள்ள அருமையான ஒரு பாடல், இருவரும் இணைந்து பாடும் பாடல். ஹரிஹரன் சாதன சர்க்கம் ஆகிய இருவரும் இணைந்து பாடும் பாடல் இது.

0: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை முறை சிசு வானொலியில் மங்கையர் ஒளி மங்கையர் ஒளி.
1: மங்கையரே, வாழ்வும் தாழ்வும் நாம். நம் வாழ்வில் நாம் வளர வளர வேண்டும். உங்கள் நிகழ்ச்சிக்கு இறுதியாக வருகின்றோம். அதாவது இறுதி பாடல் இது. நாம் அழைத்து வந்த உங்கள் இன்றைய மங்கையருளி நிகழ்ச்சி எங்கையாவும் முடிவு பெற உள்ளது. இன்றிரவு 7 மணிக்கு நீங்கள் கேட்க மறவாதீர்கள் உங்கள் 2வது தமிழ் நிகழ்ச்சி செருவி நிகழ்ச்சி. சரியாக 7 மணிக்கு அடுத்த நிகழ்ச்சி நாம் உங்களை மீண்டும் சந்திப்போம். நமது நிகழ்ச்சிக்கு பிறகு அன்பு ரமிதா அவர்கள் வழங்கும் குஜராத்தி மொழி நிகழ்ச்சி இடம்பெறும். உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த வணக்கம்.

0: This is Radio Marxist.
1: 您好
2: ，Assalamualaikum.
3: Kim to Mauritius.
4: Namaskar.
5: Shodharandiriki hrudaya purvaka namaskaram.
6: Ungal anaivarukkum vanakkam.
7: Radio Mauritius par dil se swagat hai aap sabhi ka.
8: இசையருவி கலையோடு கலையோடு கலையோடு
9: அன்பான மக்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உள்ளம் கனிந்த இனிய இரவு வணக்கம். 819 கிலோஹெர்ட்ஸ் மத்தியாலைகளில் உங்களுக்காக இசை அருவி என்ற நிகழ்ச்சி 7 மணி முதல் 7:30 வரை ஒளிபரப்பாகின்றது. நான் உங்களுடைய அறிவிப்பாளி கலைதான் மொழிகிறேன். சரி, வழக்கம் போல நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் ஒரு பக்தி பாடலை உங்களுக்காக அளிக்கின்றோம்.

பக்தி பாடலை கேட்டீர்கள். இனி வருவது இன்றைய சிந்தனைகள். மேலும் திரைசே கீதங்களை நீங்கள் எம்மோடு 7:30 வரை இணைந்து கேட்டு மகிழ்வடையலாம். சரி, இதோ கேளுங்கள். உங்களுக்காக நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்களை உருவாக்கும். விளக்கம்: நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கின்றன. நல்ல எண்ணங்களே வளர்த்தால் நல்ல செயல்கள் இயல்பாக வரும். அது நமக்கு பிறருக்கு நன்மை தரும். ஆம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசையருவி என்ற நிகழ்ச்சி. நான் உங்களுடைய அறிவிப்பாளிகளை தான் மொழிகிறேன்.

அறிந்து கொள்ளலாம். நாம் செய்யும் சிறிய உதவிகள் மற்றவர்களின் வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம். ஒரு நல்ல வார்த்தை, ஒரு சிரிப்பு, ஓர் உதவி, இவை எல்லாம் உலகத்தே நல்லதாக்கும். ஆம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசையருவி என்ற நிகழ்ச்சி. எம்மோடு 7:30 மணி வரை இணைந்து இசையருவி என்ற நிகழ்ச்சியை கேட்டு இன்பமடையலாம்.

தெரிந்து கொள்ளலாம். பொறுமை காக்கும் மனம் எப்போதும் வெற்றியை காணும். விளக்கம்: வாழ்க்கையில் அனைத்தும் உடனே நடக்காது, சில நேரங்களில் காத்திருக்க வேண்டும். பொறுமையுடன் முயற்சி செய்தால் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். அவசரம் பல நேரங்களில் தவறுகளை உருவாக்கும். நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசையருவி என்ற நிகழ்ச்சி. எம்மோடு 7:30 மணி வரை இணைந்து இசையருவி என்ற நிகழ்ச்சியை கேட்டு நீங்கள் மகிழ்வு.

இசையருமை நேயர்களே, இத்தோடு எமது இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்போம். நன்றி வணக்கத்தை கூறி விடைபெறுவல் உங்கள் அறிவிப்பாளி கலை.